0: லிகாய் வினாடி ஹத்தலி ஹை
1: FM டாட் எல்கே
2: சைபர் அவகாஷே லாங்கே ஹதகஸ்ம லைவ் FM

0: www.lankaweelaavin.lk.
1: லங்கா விழாவின் சவ சுத்துணாய்
2: Live FM.

0: விவசாயி லங்காவே விழாவ ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
1: லைவ் எஃப்எம்.